0: கட்டிம் வக்கட்டிம் காயம் ஹனாவ தக்கரது தியாவி அரு காயம் ஹனாவ தக்கரது தியாவி எச்சி ஆத்தா குத்தே தெரி
1: கச
0: மத்த